0: பூங்கவி.
1: சாந்தி பூங்கவே.
0: சத்தியம் அன்பு நாட்டுவோம்.
1: சத்தியம் அன்பு நாட்டுவோம்.
0: மாந்தர் ஒன்று கூடியே வாழ்வில் இன்பம் எய்தவே. சாந்தி என்றும் பொங்கவே. சத்தியம் அன்பு நாட்டுவோம்.
2: பூரா லிக்லியா? சலியே அப் ஹம் கானா சீக்கேங்கே.
0: தேச சீ